லப்பான போடங்களித்தும் வெஸ்டர்ன் மியூசிக் மத்தி இங்கிலீஷ் அல்லோ நஜாமேக் அங்கடேங்களும் அசன்சனல்லோன் நாங்களிட்டும் ஆர்ஜுலோ இங்கித்தாங்களும் லாக்கே ஆகாஷ் வனி திஃபு நாளைட்டும் ஜாமே கர்ஜுலோங்போம் லக்கே எஃப்எம் பேன லோங்பென் மெகா ஹர்ஸ் பரவி சீரா தௌபர் சிர்கேப் லப்பென் கே நியூஸ் ஆன் ஏர் எப்பென்டா ஜாமேக் நாளைட்டும் ஆர்ஜுலோங் இக்ஜி அதுன்ட்டு திரிம் அக்காய் அஜாய்மேக் அங்கடேங்கலோ லோர் சுத்தி அப்புதா ஃபண்டார் டேரோன் பென்கெட் தான் பொன்லே ஆர்ஜிக்ஸினா